0: We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு: பரார்த்தவர பரமேஸ்வரா. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை. தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால பைரவாஷ்டகம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 28. தேங்க்யூ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karma Shaka, Adhyayam 22.
2: Atha Dvavimshodhyayah Om Yaddeva Devahela Nandeva Asascha Krumavayam Agni

ந்திரியம் வரோ நத்திரமிந்திரியம் பகேன சவிதாஶ்ரியம் சுத்ராமாயசாபலந்ததானாயஜ்ஞமாஷத அஸ்வினாகோபீரிந்திரியமஸ்வேபிர்வீர்யம் பலம் ஹவிஷேந்திர.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: ஸ்ரீ ஜகாண்ட ஏகாதச பிரபாதகஃ. ஓ

ீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீதிரீ

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் எசன்ஸ் ஆஃப் தி உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சூத்ராஸ், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர் மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பத்ரம் கரணேபிஹ் ஷ்ருணுயாம தேவா, பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ரா, ஸ்திரைரங்கைஃ சுஷ்டுவாகம் ஸஸ்தநூபிஹ் வ்யஸேம விவஹிதம் யதாயுஃ. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா, ஸ்வஸ்தி ந பூஷா விஷ்வவேதா, ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி, ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. Title is Sage Upamanyu, the Exalted Devotee of Lord Shiva, presented by Karthik Ramachandran Sheshadri. Thank you. Om Namah Shivaya.
1: Om Ganana Aam Dva Ganapati Gung Havamahe Kavim Kavinam Upamashravastamam ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பதானக்ஷ்ருண்வன்னோதி பிக்ஸீதசாதனம் ப்ரணோ தேவி சரஸ்வதி வாஜேபிர்வாஜினீவதீதீ நாம பித்ரகவதோ கணேஷாய நம சரஸ்வத்யை நம ஸ்ரீ குருப்யோ நம ஹர ஓம் ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நம சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாராத்ய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் சதாசிவம் சிவாம் ஸ்கந்தம் கேசவம் பத்மசம்பவம் நந்தீஸ்வரம் கும்பயோனிம் பரத்வாஜாத்ரி கௌதமான் நமோஸ்து குரவே நித்யம் ஸ்ரீகண்டசிவயோகினே ஸ்ருதிசார சிவ விசிஷ்டாத்வைத பரபாஷ்ய விதாயினே ததீச்சேமுபமன்யுஞ்ச மார்க்கண்டேயம் பராசரம் ஸ்வேதாச்சாரியம் தச்சிஷ்யம் நீலகண்டசிவாஹ்வயம் ஜகத்குரு ஸ்ரீ ரேணுகாச்சாரியா மங்கலம் தேஹி பிரபோ த்ரைலோக்கிய சம்பதா லேக்கிய சமுல்லேகன வித்தயே சச்சிதானந்த ரூபாய சிவாய பிரம்மணே நமஹ யாமாஹு சர்வலோகானாம் ப்ரக்ருதிம் சாஸ்திர பாரகாஹ தாம் தர்மச்சாரிணீம் சம்போ பிரணமாமி பராம் சிவாம் அமிர்தார்த்தம் ப்ரபன்னார்த்தாம் யாசு வித்யா ப்ரதாயினி அஹர்நிஷமஹம் வந்தே தாம் ஈசான மனோரமாம் சாம்பசிவாய நமஹ சாம்பசிவாய நமஹ சாம்பசிவாய நமஹ. தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். So, we are going to continue the katha.
2: Atato Brahma Jignyasa.
1: That's how the Brahma Sutra start. Let there be questions about the Supreme Reality. And here our Upamanyu Maharshi is curious. Who is that Lord Shiva? Who is that Mahadeva that you were talking about? He says, 130th verse, Anushasana Parvam, 14th chapter.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 32. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் சுத்தானந்த பாரதி இயற்றிய எப்படி பாடினரோ ராகம் கர்நாடக தேவகந்தரி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் டார்விங் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இன்னமும் சந்தேகப்படலாமோ. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஸ்கார். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தினமும் ஒரு தரம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்கார்.

0: Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். தலைப்பு: சிவனை நினைந்தவர். பாடிப்பவர்கள்: ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் தாத்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை. தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால பைரவாஷ்டகம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 28. தேங்க்யூ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karmashaka, Adhyayam 22.
2: Athadvavimshodhyayah Om Yaddeva Devahelanandeva Asashchakrumavayam

ஓஜிஷ்டேபிர்நிருபதிர்வஜ்ராபாஹுஸ்ஸங்கே சமத்சு துர்வாணிஸ்ப்ருதன்யோன் ஆன இந்திரோ ஹரிபிர்யாத்வச்சா அர்வாச்சீனோ வாசே ராதாசேச திஷ்டா ஆதிவஜ்ரீ மகவா ஆவிரப்ஷீமை யஜ்ஞமனுனோ வாஜாசாதௌ.

அஸ்வினாதேஜசா சக்ஷுஃப்ராணேன சரஸ்வதீ வீர்யம் வாசேந்திரோ பலேனேந்திராய ததுரிந்த்ரியம்.

0: திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ீகாண்ட ஏகாதசப்ரபாதகஃ ஓம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 32. Thank you.